பார்த்தவர்கள் வாய்வோம் மின்னியும் நேரமும் அதான் வந்து வைப்பேன்.